0: சச்சம் சச்சம் சச்சனம் சச்சதம் சச்சு சங்கிரு தக்கிரு சச்சம் சச்சம் சச்சனம் சச்சதம் சச்சு சங்கிரு தக்கிரு சச்சத்தரி சதன சச்சம் சதன சச்சம் சதின சச்சனு சதித சரித சலத சலுத சின சச்சம் சச்சம் சச்சம்
1: சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம் சச்சம்